0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் அரசியல் ஹாசன பிரியே என தொடங்கும் புலியூர் துரசாமி ஐயர் கீர்த்தனை நாட்டை ராகம் ஆதித்தாளம்.
2: We now present a Veena recital by Meenakshi Somasundaram. She is accompanied on the mridangam by K.V. Prad. She begins with Sarasi Ruhasana Priye in Rag Natai set to Aditaal, a composition by Puliyur Duraiswamy Ayyar.

0: நாட்டை ராகத்தில் புலியூர் துரைமையர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Rag Nata, you just heard a composition by Puliyur Duraiswamy Iyer.
0: அடுத்து ஸ்ரீ சத்யநாராயணம் என தொடங்கும் முத்துசாமி தீட்சிதர் கிருதி சுபபந்தாளி ராகம் ரூபகதாளம்.
1: She now presents Shri Satyanarayanam in Rag Subapantuvarali Satyarupakam Thal, a composition by Muthuswami Deekshithar.

0: சுபபந்துவராளி ராகத்தில் முத்துசாமி தீட்சிதர் கிருதி கேட்டீர்கள்.
1: இன் ராக் சுபபந்துவராளி, தட் வாஸ் எ காம்போசிஷன் பை சுவாமி தீட்சிதர்.
0: மறுக்கேளரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஜெயந்தி ஸ்ரீராகம் ஆதி தாளம்.
1: ஸ்ரீ ராம் பிரசன்ஸ் தியாகராஜர் காம்போசிஷன் மறுக்கேளரா இன் ராக் ஜெயந்தி ஸ்ரீ தட் டு ஆதி தாள்.

0: ஜெயந்த ஸ்ரீ ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Rag Jayanta Shri, that was a composition by Thyagarajar.
0: ராகம் டிடிஹெச்சில் மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணை இசை ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. கேவி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இனி எவரி மாட்ட என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதி ராகம் ஆதி தாளம்.
1: This is Ragam 24/7 DTH, Anytime Indian Music. You are listening to Aveena recital by Meenakshi.

0: இதுவரை மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களின் வீணிசை கேட்டீர்கள். கேவி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
1: On Ragam 24/7 DTH, she was listened to a Veena recital by Meenakshi Somasundaram. She was accompanied on the Mirdangam by KV Prasad.
0: Padaippu, Chennai Vanuli Nilayam, Ragam DTH, Enneramum Indi Isai, 24 Mani Neramum, Idividada Olivarappu, Ungalukkaga.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரியராஜன் அவர்கள் மோர்சிங். முதலில் ஷம்சத்வனி ராகத்தில் வாரணமுக கோடீஸ்வர ஐயர் பாடல் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: அரங்கி சென்னிச்சியில் மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் அவர்கள் மோர்சிங். இனி தோடி ராகத்தில் கார்த்திகேய என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

0: அரங்கிசையில் இதுவரை மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் அவர்கள் மோர்சை.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்களின் புல்லாங்குடல் இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டையன் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை பிரபஞ்சம் ஸ்ரீ எஸ் பாலச்சந்திரன். He is accompanied by Shri V.V. Srinivasa Rao on the violin, Tanjavur Shri R. Kumar on the mridangam, and Pudukottai Shri N. Ramachandran on the ghatam. Nigashil Mudalil, Natakurinji Raga Varnam, Adithalam. The concert begins with the Varnam in Rag Natakurinji, set to Adithal.

இனி வரவல்ல பரமணா ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது. ராகம் ஹம்சத்வனி ஆதிதாளம். லிசன் நவ் டு வரவல்ல பரமணா ரிட்டன் பை ஜி என் பாலசுப்ரமணியம் கம்போஸ்ட் இன் ராக் ஹம்சத்வனி செட் டு ஆதிதாள்.

இனி ஞானமோசகராதா தியாகராஜர் கீர்த்தனை பூர்வி கல்யாணி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ஞானமோசகராதா கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பூர்வி கல்யாணி செட்டு தாழ் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை பிரபஞ்சம் ஸ்ரீ எஸ் பாலச்சந்திரன். He is accompanied by Shri V.V. Srinivasa Rao on the violin, Tanjavur Shri R. Kumar on the mridangam, and Pudukottai Shri N. Ramachandran on the ghatam. Ini Rama Kathasuta Tyagarajar Kirtanai Ragam Madhyamavati Adi Thalam. Listen now to Rama Kathasuta composed by Saint Tyagaraja in Rag Madhyamavati set to Adi Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை. நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a flute recital by Prapancham Shri S. Balachandran. He was accompanied by Shri V. V. Srinivasa Rao on the violin, Tanjavur Shri R. Kumar on the mridangam, and Pudukottai Shri N. Ramachandran on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.